0: இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது பேதுரு எப்படிப்பட்டது அப்பொழுது அந்த படங்களுக்கு
1: செய்வதை ஜப்பான் மாற்றத்தை பற்றி காணப்பட வேண்டும் சரித்திரமாக